0: திவே எஃப்எம் 91.1 MHz திவேங்க முனிஃபு எஃப்எல் வைத்திய நுமுக அபதுவஸ்
1: லோபி லோபி லோபி